வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமினி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டு போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டு வெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு வரவில்லை இவர்கள் திரும்பியெனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில் ஆயிரக்கணக்கானோர், சில மதிப்பீடுகளில் 10,000 காணாமல் போனவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை பல குடும்பங்கள் எங்கள் மகனெங்கே, என் கணவர் உயிரோடா, என் மகள் என்ன ஆனால் என்ற பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 18 வயது நிரம்பிய உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றை ஆரம்பித்தது. 1999 ஆண்டு சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தன. OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாக்கியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் பிபிசி, அசோசியேட்டட் பிரஸ், ராய்ட்டர்ஸ், அல் ஜசீரா, தி கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது? இவர்கள் எப்போது இறந்தார்கள்? எப்படி இறந்தார்கள்? அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால் இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன.
30 ஆண்டுகளாக ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அதிகாரபூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடையவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலை அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால் உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம், நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்க கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

0: எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
1: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
2: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
0: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
1: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
2: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
0: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
1: அரியன செய்வோர் பெரியோர்.
2: Great people do rare deeds.
0: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதூவும் அன்று.
1: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
2: Goodness of heart is the greatest virtue.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமல்லும் போடினே தென் வந்த பயிறு கடினே தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரம்பையர் போல எல்லாம் கண்ணிய சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்டோர் வயதை பொறை நதி மேவியார பலவோர திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றி அழும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்லும் பொது நீளே தென் வந்த பயிர கதி நீள எங்கள் தந்தைய நடந்த பேச்சினு ஒரு சக்தி பிறக்கிற பூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்து விடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

0: கண்டோ இல்லை கேப்ப மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்
1: பேசி பைதாண்ட வண்ணம் பூசி சிறுவைக்கிறி வாவா வெள்ளே
2: படிக்கத்தை

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர்
1: நன்னன். வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளுப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்ய ஆகும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்திலாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா, இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசமென்ற கொட்டவம் தனி காலில் மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கு எப்போது கொண்டு நம்மள் வேண்டுவது மேற்கொண்டே காயத்தேவோ எல்லா காயத்தேவோ ஆயிரம் கல்வி சாலை ஓய்வு செய்வோம் தலை சாயல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: Resmini de doğru kaptırdım. Yemem var ya da resmini de doğru kaptırdım. Onları.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நாம போலாமா?
1: சரி.

0: அதோ பெரிய கிளி. ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: அப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வாண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
1: போடு போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா
6: நீ? அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: அப்பாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: ஒண்ணுடியா? தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

dum da dum dum dum dum da dum dum da.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

இளம் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நகைத்தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகைத்தரும் மெல்லிய செவ்வி

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

0: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: பறவை கூட வழி சொல்லும்,
2: எனக்கு பாட்ட நிப்பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த

வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மற்றும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் திருக்குறள் கட்டுரை போட்டி. இப்போட்டியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அமெரிக்காவில் வசிக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போட்டிக்கான கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மார்ச் 31, 2022. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக 1000 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் பரிசாக 500 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் பரிசாக 250 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகிறது. மேலும் போட்டியின் விதிமுறைகள், தலைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள www.tsgwdc.org என்ற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க வலைதள பக்கத்தை பார்க்கவும். நன்றி.

காதல் என்பது இதுவரை திருமணம் வரைதானா? அல்ல, அது கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்கிறது. இந்த காதலர்களின் எண்ண அலைகள் பாடலாகி அதோடு இசையும் கலந்துவிட்டால் இப்படித்தான் இருக்குமோ?

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: ஐயா
1: யாரு? அட டீ கடைக்கார புள்ள.
0: ஆமாங்க.
1: என்னப்பா விஷயம்?
0: நேத்து பாலிச்சம் கொடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கங்க.
1: பைத்தியக்கார புள்ள, எந்த டீ கடை முல்ல கொடுக்கலாமே? ஆமா வியாபாரம் எல்லாம் இப்படி இருக்கு
0: ஐயா. உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்குங்க. நேத்து 2 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டருங்க.
1: அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலி தரமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க?
2: நம்மளும் 4 காசு சேர்த்தோம்னா இவர் பொண்ணையே நம்ம கட்டிக்கலாம்.
0: ஐயா நான் வர்றையா?
1: போயிட்டு வாங்க. தம்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்.
0: என்னங்க ஐயா?
1: என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 மணிக்கு 2 வடையும் 1 காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க.
0: இதுக்கு எங்க பையன்? கரெக்டா 10:30 மணிக்கு நான் வந்து நிப்பட்ல. நான் வர்றையா? வர்றேங்க வர்றையா.
1: அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்க பாத்தியாமா? அடடா ரொம்ப நல்ல புள்ள.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின்.
1: நடுநிலையாய் நிற்றலே நல்ல தகுதி.
2: When every section of society is treated fairly, justice flourishes.
0: செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து.
1: செம்மையாளன் செல்வம் வழிவழியாய் வரும்.
0: நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல்.
1: நடுநிலை தவறிய செல்வத்தை அன்றே விடுக.
2: Give up the wealth acquired by unfair means, even if that wealth can be put to good use.
0: கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின்.
1: நெஞ்சத்து நேர்மை நீங்கின் கேடு வரும்.
2: When the mind swerves away from justice and fairness, the inevitable consequence will be one's ruin.
0: கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு.
1: நடுநிலையாளன் வறுமையை உலகம் பழிக்காது.
2: A good man will be respected, be he poor or rich.
0: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி.
1: தராசு போன்ற நடுநிலைமை சான்றோர்க்கு அழகு.
2: Being unbiased and fair, like an even balance, is a quality of great men.
0: வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்ய.
1: பிறர் பொருளையும் தமதாக கருதி வாணிகம் செய்க.
2: If traders guard other people's interests as their own, their trade will flourish.

ஏற்றி பாரு விளக்கு எரிய மறுக்குமா? பொழுது போனா மன்னத மனசு மத்தான் கொட்டு. தண்ணி ரவிக்குது தண்ணி ரவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி.

அவிக்குது தண்ணி தவிக்குது வண்ண கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ண கிளி, தண்ணி தவிக்குது வண்ண கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடி.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted clay doll.

கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கு மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன் பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: செய்வோம் அந்த நாக்கப்போம் இனியோவதி செய்வோம் அந்த நாக்கப்போம் தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம் ஜாதி ஆத்தீவோம் ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் சொல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: போலீஸ் சமக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
2: January 1st அவர் பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
1: இதே கார்டு?
2: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள், நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தென்னமலானும் போடி நீனே என்னை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தைய நான் இந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியா சொன்னார் தமிழ்நாடு காவே.

சதன் திருமணம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் படிகாரம் என்றும் படைத்த தமிழ்நாடு சொன்னும் பொது நீளே இன்பத்தில் வந்த பயிர கதிநீர் எங்கள் தந்தையர் நடந்த பேச்சினை ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீ ஏன் இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: கேட்டிக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள்
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியின் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

Arvedom, munnen nam Adam, ett hård, pendom, munnen nam Adam, ett hård, till sig att de tar med ett, till tycka mörsen kutte, mani mutte, mani mutte, mani mutte, kan vi sitta. Jag kommer mindre பொன்றால் போலாய் பொங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அறுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே
1: வீட்டில்

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை அங்கு வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு குடும்பமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேட்டுமை பார்த்தால் அது மாறிற வேட்டுமை இல்லை, என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

காலை தொலைத்து விட்டு பின்வாங்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிட நோக்கி விடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெரிய காடு இருந்தது. இந்த காட்டில் பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்து வந்தது. இந்த பறவை எல்லாம் என்ன இப்பொழுது தங்களுக்காக உணவத்தை அலையமைக்கும். சாயங்காலத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு வர அடைஞ்சிடும். இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் போல தங்களுடைய உணவத்தை அலைஞ்சு திரிஞ்சிட்டு இப்படி இருந்து அன்னைக்கு பார்த்து நம் கரு மழை பிடிச்சிருச்சு. மழை கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன்ல பறவைகள் எல்லாம் எங்கேயாவது இடம் கிடையாது அப்படின்னு மறுபடத்துல போய் அடைக்கிடுச்சு. கொஞ்சம் பறக்க திறக்கிற பறவை தங்களுடைய கூட்டை நோயகமா ஆரம்பிச்சு. ஆனா ஒரே பறவை மட்டும் மரத்தடையில தன்னுடைய கூட்டையும் திரும்பல. பேரல் பலத்து பெருக்கி தான் வரைக்கும் பந்து கொண்டிருந்ததை விட இன்னும் அதிகமா உயரத்துக்கு ஆரம்பிச்சு. பறவை அது பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திருப்பிருந்த பறவைகளை மனசுல வச்சுக்கிச்சான். என்ன கழுகு, இதுக்கு அறிவே கிடையாது. மழை பெய்யும் வேகமா வீட்டு தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம மேல வந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி இந்த அழுகுக்குமே கிடையாது. மழை நினைஞ்சு

0: கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

பாரத தேசமென்ற தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசமென்ற தோல் கொட்டவும். கொல்லை போதன தனி காலில் மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய போல் கொள்ளுந்து நம்மள் வேண்டுவது மேற்கொண்டே காயத்தைவோ நல்ல காயத்தைவோ ஆயம் கல்வி சார் எழுதிப்போம். ஓய்வு செய்வோம், தலை சார்ந்து செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் சொல்வோம்.

0: adesso, che mi torco, trovo il valore da adesso, mi torco, trovo un manri.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? ஐயோ அம்மா, அம்மா! ஹே, நான் பறக்கறேன், நான் இன்னும் உயரமா பறக்க போறேன். வீட்லயே இருந்திருக்கலாம். அம்மா, அம்மா, காட்டு பூனை, காப்பாத்துங்க! அம்மா, காப்பாத்துங்க! என் வீடு எங்க இருக்கு? நான் எந்த வழியா வரலையே? அம்மா, காப்பாத்துங்க! அச்சச்சோ, ஒரு கிளி குஞ்சி. நீ பயப்படவே வேண்டாம், நாங்க ஒன்னு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒன்னும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
3: பை.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சி வழி தவறி வந்திருக்கு.
3: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
3: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
3: உங்க வீடு எங்க இருக்கு?
2: மரத்துல.
3: எந்த மரத்துல?
2: ஒரு பெரிய மரத்துல.
1: என்ன, ஒரு பெரிய மரமா?
3: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
1: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: அதோ பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: அப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
0: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
0: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்க அம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளிக்குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளிக்குஞ்சி,
0: காத்து அக்கா இவங்க தான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: செல்லம்
1: போடு, நல்லா தோப்புக்கரணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரை இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சமையலறை குறிப்புகள். அதாவது சமையல் இல்லாமல் சமையலறையில் செய்யக்கூடிய சில சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு தாரேன். நான் வந்து ஃப்ரான்ஸ் ரேடியோவில் சமையல் இது செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அதில் வந்து கூடுதலாக நான் அநேகமான ரெசிபிகள் எல்லாம் கொடுக்க வைக்கல. நான் ஒவ்வொரு அந்த சமையலறைக்கு தேவையான அந்த குறிப்புகள் ஏதாவது கொடுப்பேன், நெடுக கொடுக்குறது. ஒரு நாள் விட்டாலும் மக்கள் கேட்பாங்க, ஏன் இந்த முறை எங்களுக்கு தரையில்லை, எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அதை நான் இன்றைக்கு ஒரு தொகுப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சமையல் இது சமையலறை குறிப்புகளாக தாரேன். சமையல் இல்லாமல் சமையலறை குறிப்புகளாக தாரேன். இது உண்மையில் பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது நோர்வேயில் இருக்கிற 2-3 பேர் வந்து அதை அவங்களுக்கே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, கட்டாயமாக அதை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி. உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இது பிரயோசனமாகவும் இருக்கும். இதை கேட்டுட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல போகிறது வந்து, நாங்கள் வந்து நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். என்ன இப்போ சில நேரம் இப்போ பீன்ஸ் எல்லாம் வாங்க போனால் அவங்க பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. லூஸாக இருக்கிறத விட அநேகமான கடைகளில் பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் எல்லாருமே எங்களோட வீட்டில் வந்து அநேகமான ஆக்கள் எல்லாட்ட மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து 2 பிள்ளை அப்படி தான் இருக்கும். 2 பேர் 5 பேர் அவ்வளோதான் இருப்போம் நாங்கள். ஆனால் அதை வாங்கினால் கணக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு அளவாக வெட்டி கறிக்கு வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கல. அது ஒரு 2-3 நாள்லேயே அந்த ஒரு வலுவழுப்பு மாதிரி வந்து 2-3 நாளில் அழுகி போயிடும். அது அது அப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது அழுகிடும். நீங்கள் அப்படி மிஞ்சின பீன்ஸுகளையோ வெஜிடபிள்களையோ நீங்கள் வடிவாக கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு கிச்சன் டவலில் போட்டு தண்ணியெல்லாம் ஒத்தி நல்லா வடிவாக எடுத்துட்டு பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னாலும் அது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கூடுதலாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலே. ஆனால் நாங்கள் அதை திரும்ப அடுத்த முறைக்கும் சமைப்போமான்றதுக்கு தெரியல. அது இருக்கும் சில நேரம் அப்படியே கிடக்கும், அழுகிரும். இப்படி நிறையவே நாங்கள் வேஸ்ட் ஆக்கியிருக்கிறோம். நான் வேஸ்ட் ஆக்கி இருக்கிறேன். நிறைய அழுகிரும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு நான் கண்டுபிடிச்சது என்னென்னு சொன்னால், வடிவாக கழுவி ட்ரை பண்ணிவிட்டு அதை நூடுலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுவேன். அப்படி இல்லை ஒரு வரைக்கு ஏற்ற மாதிரி வெட்டுவேன். அல்லது சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைப்பேன். கறிக்கேற்ற மாதிரியோ அதை எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி இந்த ஃப்ரீஸை பேக்குக்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அதை நான் இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே அந்த பேக்குகளை வச்சு மூடி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான நேரம், இப்போ ஒரு சாம்பார் வைக்கக்குள்ள எனக்கு தேவை கொஞ்சம் பீன்ஸ் தேவைன்னு சொன்னால் உடனேயே அதை தூக்கி கிள்ளி அதுக்குள்ளே போட்டுடலாம். நாங்கள் சாம்பாருக்கு தேவை அளவான மாதிரி வெட்டியிருந்தோம்னா அதை உடனே கிள்ளி போட்டுடலாம். ஆனால் சமைக்கக்குள்ள தோவனக்கூடாது, அது அப்படியே நேராகவே கொதிக்கிற இதுக்குள்ளே போட்டுருவோம். கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். கொதிக்கிற சாம்பாருக்குலாம் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா ஃப்ரெஷ் மாதிரியே கிடைக்கும். தோ பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் பீன்ஸ் மட்டும் இல்லை, கேரட்டோ, பூசணிக்காய், அந்த நீத்துக்காய், அதாவது தடியங்காயின்னு சொல்கிற நீத்துக்காய், சுரக்காய், இதுகள் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எங்களுக்கு கணக்கத்தான், எப்போவுமே அது கணக்கத்தான் வரும். அதுகளை நாங்கள் எந்தெந்த கறிக்கு தேவையான மாதிரியோ அதை நாங்கள் வெட்டி வச்சுக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு எந்த கறியுமோ எந்த மரக்கறியோ ஒன்றுமே எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அவ்வளவுமே எங்களுக்கு பாதுகாப்பாக ஃப்ரிட்ஜுக்கில் இருக்கும். எங்களுக்கு சில நேரம் கடைக்கு போக கிடைக்கலாட்டிக்கும் அதை உடனே போட்டு எல்லா கலையும் கலவையாக போட்டு ஒரு கறி வைக்கலாம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவும். இதால் நான் நிறைய இப்போ பொருட்களை வேஸ்ட் ஆக்காமல் பழகியிருக்கிறேன். நிறையவே தூக்கி போட்டுருவோம். நாங்கள் சமைச்சிட்டு அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜுக்கில் எடுத்து அழுகி போகும். நிறையவே இதை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிக்கல, மேக் ஷுவர் பண்ணுங்கள் நல்லா தரோவாக கழுவி தண்ணி இல்லாமல் இந்த ஒரு கிச்சன் டவலில் வடிவாக போட்டு பேப்பர் டவலால் தண்ணியெல்லாம் முத்தி எடுத்து தண்ணி இல்லாத மாதிரி வெட்டி வைக்கணும் நீங்கள். இல்லாட்டி அதில் ஐஸ் மாதிரி பிடிக்கும். அதை மேக் ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கத்தரிக்காய் பயத்தங்காய் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெட்டிட்டு பொறிச்சிட்டு கட்டி வச்சிங்கன்னு சொன்னால், ஆற விட்டுட்டு நல்லா தரோவாக கூல் பண்ணினா பிறகு பேக் பண்ணி போட்டு வச்சிங்கனாலும் டக்குன்னு ஒரு புளி குழம்போ அல்லது பொறிச்ச குழம்போ அல்லது பொறிச்ச சம்பல் வைக்கிறதுக்கோ எதுக்கோ உடனே உதவும் எங்களுக்கு, கஷ்டம் இல்லாமல். அப்போ எங்களுக்கு கத்தரிக்காயாலும் வேஸ்ட் ஆகாது. அடுத்து புளி, புளி வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் பெக்கோட நாங்கள் எடுத்து எடுத்துட்டு வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் நாளில் கட்டியாக வந்துடும். அதை நாங்கள் வாங்கின உடனேயே ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இது. அதை நாங்கள் கையில் எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் அநேகமாக எங்களுக்கு கறிக்கு தேவைப்படும். ஏன்னா வீட்டில் மெம்பர்ஸ் குறைவு, எனக்கு புளி தேவையில்லை. எனக்கு சமைக்க போகிறது கொஞ்சம் இப்போ பெரிய பெரிய தேசிக்காய் அளவுக்கெல்லாம் உருட்ட தேவையில்லை. நெல்லிக்காய் அளவுக்கே உருட்டி உருட்டி உருட்டி உருட்டி கண்டெய்னர்களை போட்டு வடிவாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான நேரம் கிள்ளி கொண்டிருக்க தேவையில்லை. அந்த உருண்டை உண்டை தூக்கியே தண்ணியில் ஊற தண்ணியில் அடக்கணும் கழுவிட்டு அதை ஊற போட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்ன ஈஸியாகவே எடுத்துடலாம், அதை பிச்சு நோண்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏர்டைட் கண்டெய்னர்களை போட்டு வைக்கணுன்றது மட்டும் மைண்டில் இருக்கணும். அடுத்து எங்களோட கட்டிங் போர்டுகள் வூட்டில் இருந்ததுன்னு சொன்னாலோ சரி, பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னு சொன்னாலோ சரி, நாங்கள் கழுவிட்டு அப்படியே தூக்கி வச்சுருவோம். ஒரு சிங்குக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருவோம். அப்போ அந்த தண்ணி இருக்க இருக்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தண்ணி படுற இடமெல்லாம் கருத்துப்போம். ஒரு பாசி மாதிரி பிடிச்சி இந்த மோல்டிங் பிடிச்சி அது ஒரு கருப்பு மாதிரி வந்துடும். இதை தவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டிங் போர்டை வெட்டின கையோட சோம்பல்தனம் பார்க்காம நல்லா ட்ரை க்ளோத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு க்ளோத் வச்சுருக்கேன் நான், ஒரே ரெண்டு க்ளோத் தான் பாவிப்பேன். உண்டு நல்ல வடிவாக ஈரத்தோடு துடைப்பேன். பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் பிறகு மெட்ட க்ளோத்தால் வடிவாக ட்ரையாக துடைச்சிட்டு இந்த சைடு பின்னுக்கு எல்லாம் துடைச்சிடுவேன். துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளாட்டாகவே விட்டுட்டு பிறகு நீங்கள் அதை சாத்தி வச்சிங்கன்னு சொன்னால் 5 இல்லை 10 வருஷம் சென்றாலும் உங்களோட கட்டிங் போர்டு வந்து புதுசு மாதிரியே இருக்கும். என்னட்ட நான் 5-6 வருஷம் பழையசு தான் வச்சுருக்கேன், நான் எறியவும் மாட்டேன். அவ்வளவுக்கு அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். ஒரு பக்கமும் ஒரு ஊத்த கரால் பாசி அப்படி ஒன்றுமே பிடிச்சிருக்காது. அப்போ எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியும். பட் அது ஏர் வந்திருக்கக்குள்ள தன்னும் ஒரு பிளாக்காக இருந்தாலும் இப்போ நாங்கள் எங்கேயும் போகக்குள்ள அந்த பிளாக் கலரோட கட்டிங் போர்டு இருந்தால் உங்கள்கிட்ட தான் வருவேன் உடனே. அந்த தன்மை இல்லாமல் உங்களோட கட்டிங் போர்டு ஆல்வேஸ் க்ளீனாக இருக்கும். நீங்கள் இந்த முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் புதுசு மாதிரியே இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்குக்கு பக்கத்தில் சாத்தி வைக்காதீங்க, ஏன்னா அதில் ஒரே தண்ணி இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் கிருமிகள் பிடிக்கும், அந்த கருப்பு அதெல்லாம் அந்த மோல்டிங்லாம் பாக்டீரியாக்கள் இருக்கும். என்ன அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இதுகள் வெட்டக்குள்ள குழைக்கில் அது கட்டாயம் எங்களோட உடம்புக்குள்ளே போகும். மற்றது பழங்கள் சலடுகள் வெட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு போர்ட் கட்டாயம் பிரிம்பாகவே வச்சுக்கொள்ளுங்க. அந்த அதில் வந்து எந்த விதமான இறைச்சியோ மீனோ வெட்டுற அந்த தன்மையில் அதுகளில் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. எப்போவுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் புதுசாகவே வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த அப்ளியன்ஸ், எங்கள்ட கிரைண்டர் பிளைண்டர் ஏர் ஃப்ரையர் அது இதெல்லாம் சில போல நாங்கள் கிரைண்டர்லாம் அரைச்சிட்டு என்ன செய்கிறோம், டக்குன்னு ஒரு சோம்பல் தினம் வந்துடும், நாளைக்கு கழுவோம் அப்படின்ட்டு அரைச்சிட்டு அப்படியே வச்சிடுறது. ஏன்னா டைம் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் கிணக்க பேரை நான் பார்த்துருக்குறேன், அப்படியே விட்டுருவாங்க. அதை என்ன செய்யும்னு சொன்னால் அந்த 2 நிமிஷ வேலைக்காக ஒரு 20 நிமிஷம் செலவழிக்க வேண்டிய நிலை வரும். ஏனென்றால் அந்த இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சிட்டா உடனே வடிவாக கழுவி துடைச்சி வச்சிட்டோம்னு சொன்னால் அது புதுசாகவே இருக்கும். எப்போவுமே அந்த எப்படியும் அந்த பேஸில் படியும், எங்கேயோ விழுந்தோ எல்லாம் ஒட்டி அது பார்க்கவே அறியணுமா இருக்கும். சில நேரம் அதிலெல்லாம் மோல் பிடிச்சிருக்கும், பிறகு அந்த நோண்டி எடுக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுகளெல்லாம் அரைக்கக்குள்ளேயே ஒரு நல்ல துணி, மைக்ரோஃபைபர் துணி வந்து நல்லா ஒரு துணியை ஈரமாக புளிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதால் உடனே துடைச்சிட்டு ட்ரை க்ளோத்தால் துடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் எப்போவுமே புதுசு மாதிரி இருக்குது. 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு பிறகு எடுத்தால் கூட பாக்கைக்கில் உங்களுக்கு அப்படி பளிச்சண்டி இருக்கும். யாரும் வந்தால் கூட உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் தண்டைக்கில் சிலர் வெக்கப்படுறவங்க ஆகிறதுக்குல, ஓ நான் அது மறந்துட்டேன் செய்கிறதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாமே தேவையில்லை ஒரு 2 நிமிஷம் வேலைக்கு. ஒரு ரெண்டே நிமிஷம் தான் எடுக்கும் ஒரு இதாக துடைக்கல. அப்போ உடனே ஊற்றுப்பட்டு இருக்கிறது துடைக்கிறது சரியான ஈஸியாக இருக்கும். சிலர் வந்து இதெல்லாம் கம்யூனிசி நாளைக்கு செய்யலாம்னு சொல்கிறதால இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்போவுமே பிராண்ட் நியூ மாதிரியே உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஒரு பெட் குளத்தால் துடைச்சிட்டு ட்ரை குளத்தால் ஷைன் பண்ணி விட புதுசாகவே தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த தின் கட்டர்ஸ், இந்த கேன் ஓப்பனர் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்லு மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த அதை பிடிக்கிறதுக்கு இருக்கிற அந்த ரெண்டு நடுவுக்கில் இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கிற ஒரு பகுதி வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணால் பாவிச்சதை நாங்கள் சும்மா தான் கழுவிட்டு வைப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே படிஞ்சு ஒரு பிளாக் கலரில் வரும், திக்காகவே வந்துடும் சில நேரம். அதை நாங்கள் அதை எடுக்காமல் விட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே எப்படியோ நாங்கள் வெட்டும் போது அது போயிடும். கட் பண்ணக்குள்ளேயே அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அதெல்லாம் ஒரு கிருமி தான், அது ஒரு பாக்டீரியா தான். அதை நாங்கள் வந்து இந்த டூத் பீக்ஸ் அல்லது ஒரு டூத் ப்ரஷ்ஷால் பிராண்ட் நியூ டூத் ப்ரஷ் எடுத்து அதை வச்சு அதுக்குள்ளால் உடனே வெட்டின உடனே அதாலேயே சோப் போட்டு கழுவி விட்டுருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு அதை டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறது ஓடுற நல்ல ஸ்ப்ரிங்க்லரில் பிடிச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே அடித்து கழுவி கொண்டு வரும், எல்லாம் புதுசாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாங்கள் இந்த கேனு இப்போ டின் ஃபேஷ் அல்லது டின் மில்க் அல்லது எனி கேன் ஃபுட் வாங்கினோம்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே உடனே உடைக்காதீங்க. கட்டாயமாக அதை ஒரு 20 seconds வந்தாவது கழுவுங்க, நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. ஏனென்று சொன்னால் அது கடவுளியை கன நாளைக்கு இருக்கும் என்ன, அது எத்தனை நாள் திறந்து அதில் வச்சுருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. பாக்ஸோடு என்ன எல்லா ஸ்டோர்லேயும் எலிகள் எல்லாம் ஓடும், என்ன எலிகள் பூச்சிகள் அது என்ன ஓடும், அதுக்கு மேலால் அது சூ போயிருந்தா என்னமோ தெரியாது எங்களுக்கு. அப்போ அதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பாவிக்க போகல உடனே அதை வடிவாக கழுவுங்க, தரோவாக கழுவி போட்டுத்தான் பாவிங்கோ. அதே மாதிரி தான் கோக் டின்னுகள், இந்த கேனில் வர சோடாக்கள், ஸ்ப்ரைட்டுகள் எதுவுமே உடனே அப்படியே குடிக்காதீங்கோ. அதை வடிவாக தரோவாக கழுவி போட்டு துடைச்சிட்டு அதை பாவிங்கோ. இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் வந்து திரும்ப நான் வர குறிப்புகளோடு வரலாம். பிடிக்கலைன்னு சொன்னால் உங்களுடைய அபிப்பிராயங்களை இதுக்கு சொல்லுங்கோ, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தர சமையல் குறிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் சமையலறை குறிப்புகள் பற்றி உங்களோட அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவோட வாரன் அதை தயாரிக்கும் முறை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கு மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
2: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
1: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
2: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
1: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
2: என்னென்ன சொல்ல போறீங்க?
1: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
2: டிரான்ஸ்ஃபரா?
1: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம். தெரியாதா உனக்கு?
2: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
1: ஐயோ, அதுக்கு பேரு கேன்சரா?
2: ஆமா.
1: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கட்டாயி?
2: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
1: அதான் உங்க கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகையில இருந்து உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கியா?
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்துக்குரிய உலக முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் குறைந்திருக்கின்றன. இந்த முன்னேற்றம் உலக பங்கு சந்தைகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பெருவில் நாஸ்கோ நாடுகள் அருகே சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். இதனால் அந்த பகுதியில் விமான பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகள் எழுந்துள்ளன. கியூபாவில் மேற்கு பகுதியில் மின் பரிமாற்ற அமைப்பில் ஏற்பட்ட கோளாறால் பெரிய அளவில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மக்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். பாகிஸ்தான் புரோட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியிருந்த 10 மலையேற்ற வீரர்களும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் வரலாறு காணாத வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன. அதிகாரிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினின் மெலில்லா எல்லைக்குள் நுழைய முயன்ற நூற்றுக்கணக்கான குடியேற்றக்காரர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்திருக்கிறார்கள். பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் முழு சூரிய கிரகணம், பிரபல விண்கல மலை பெசிட் மென்டல் ஷவ உள்ளிட்ட அரிய வானியல் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதாக வானியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இலங்கையில் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை அந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக விளையாட்டு போட்டிகளில் டென்னிஸ் போட்டியில் வட அமெரிக்க ஹாட்கோர்ட் சீசன் தொடங்கியிருக்கிறது. கனேடியன் ஓப்பனை தொடர்ந்து முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் தங்களை தயார்படுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெறும் ஏடிபி மற்றும் WTA போட்டிகளும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. ஐரோப்பிய கால்பந்து அத்து சீசன் தொடங்கும் நிலையில் UEFA சாம்பியன் லீக் தகுதி சுற்றுப் போட்டிகளும் ஸ்காட்டிஷ் பிரீமியர் புதிய சீசனும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியா 70 தங்கப்பதக்கங்களுடன் முதலிடமும், வேல்ஸ் வீராங்கனை எமா ஃபினிக்வென் ஒரே காமன்வெல்த் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் ஸ்பிரிண்ட் சைக்கிள் வீராங்கனையாக சாதனை படைத்திருக்கிறார். 76 வயதான ஆஸ்திரேலிய வீராங்கனை லூயிஸ் ஹாஸ்கின்ஸ் காமன்வெல்த் வரலாற்றில் அதிக வயதில் தங்கம் வென்ற வீராங்கனையாக புதிய சாதனை படைத்திருக்கிறார். சரி நேர்களை, இது இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய செய்திகள். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன், இன்னும் ஒரு செய்தி சுருக்கத்துடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான்
2: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா?
3: ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
4: தம்பி,
3: யாரு
4: தம்பி?
3: ஐயா,
4: நெருப்பட்டி கேட்டீங்க?
3: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது பத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன். என்ன காலங்க?
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.